நமோ சர்வந்திரங் நமோ சர்வ ஜந்திரங் நமோ சர்வ திரேசங் நமோ சர்வ கிரேசங் நமோ சர்வ ரங்கே திருபங்கி அனங்கே நமோ ஜீவ ஜீவங் நமோ பீஜ பீஜே அகிஜே அபிஜே சமஸ்தங் பிரசிஜே கிருபாலங் சரூபே கோ கர்மங் பிரணாசி சதா சர்வதா ரேத சித்தங் நிவாசி சாட்பட் சாந்த்வாய பிரசாத். அமிர்த கர்ம அமிர்த தர்ம அகல ஜோக அச்சால போக அச்சால ராஜ அட்டால சாஜ அகல தர்ம அலாக கர்மங் சர்வங் தாத்தா சர்வங் யாத்தா சர்வங் பானே சர்வங் மானே சர்வங் பிராணங் சர்வங் தராணங் சர்வங் பூதா சர்வ